0: சாலை போ, இந்தி போனோமாப்பாப்பா, ஏன்னா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், ஏன்னா பாஸ்போர்ட் செல்வா கிசாக்கி உப்பிளி போய் மாப்பாப்பா காட் எசிட்டு போவார் போ பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் காசை மாப்பாப்பா இன் கோத்தா செல் ஜின்னோ மா பிஜன் க்ரோல் பாஸ்போர்ட் மா பிஜய் பாஸ்போர்ட் செல்வா மலிம வண்ஜாப்பாக்கி இகாஞ்சி சி bon l'anniversaire indépendance un gros jour pour nous tous les années quelque chose qui paraît nous l'anniversaire comment est l'anniversaire qui nous tout gagne un même jour on est pareil moi gagne l'anniversaire un jour ou gagne l'anniversaire ça indépendance nous est l'anniversaire pour national l'anniversaire 50 ans un big number mais nous pour connaître quelque part le joint 100 ans avant nous avons vieillir. Et nous prenons la chance, nous pouvons 75 ans aussi.
1: Live from the world's most beautiful islands.
2: 93.6 is Seychelles' best mix of music.
1: SBC's Paradise FM.
3: True.